0: இனிய காலை வணக்கம். புனிதமான புரட்டாசி மாதத்தின் இந்த அழகிய காலையில் திருமாலின் திருவருளை நினைத்து நமது நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. இந்த புரட்டாசி காலையின் சிறப்பை மேலும் அழகாக்க முதலில் ஒரு சிறப்புரையை கேட்போம். வாருங்கள், அந்த உரையை கேட்போம்.
1: கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா, நாமம் பல சொல்லி நாராயணா என்று நாம் அங்கையால் தொழுதும் நல்லெஞ்சே வாமருவி, மண்ணுலகம் உண்டு உமிழ்ந்த வண்டரையும் தந்துழாய், கண்ணனையே காண்க நம் கண். நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தி வழி நடத்தும் திருக்கைலாய மரபு, மெய்கண்டார் வழிவழி பேரோராதீனம், தெய்வ திருப்பெருந்திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் மற்றும் திருப்பெருந்திரு சாந்தலிங்க மருதாசல அடிகளார் பொன்னார் திருவடி போற்றி, மொரிஷஸ் வானொலி நேயர்கள் மற்றும் பெருமாள் பக்தர்கள் அனைவருக்கும் எனது உளங்கனிந்த வணக்கம். அன்பார்ந்த வானொலி நேயர்களே, புரட்டாசி மாதமாவது இறை பக்தி நிறைந்த ஒரு மாதமாகும். இத்தகைய புனித மாதத்தில் திரு வெங்கடமுடையானுடைய திவ்ய சரித்திரத்தையும் அவனை அடையும் வழிகளையும் சிந்தனை செய்வது மிக உகந்ததாக கருதப்படுகிறது. அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் மூன்று உடையாய் என்னை ஆள்வோனே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழ் ஒன்று இல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அதாவது, திருமகள் உறையும் திருமார்பினை உடையவனே, ஒப்பற்ற புகழ் உடையவனே, மூவுலகங்களையும் உடையவனே, என்னை ஆள்பவனே, ஒப்பற்ற தேவர்களும் முனிவர்களும் விரும்புகின்ற திருவேங்கடத்தானே, வேறு புகழிடம் எதுவும் இல்லாத அடியவனாகிய நான் உன் திருவடிகளின் கீழ் அமர்ந்து வந்து சரணடைந்தேன் என்று நம்மாழ்வார் அருளியுள்ளார். நேயர்களே, தனித்து உண்டால் அமிழ்தும் நஞ்சாம் என்பார்கள். அது உணவிற்கு மட்டுமல்ல, இறை பக்திக்கும் பொருந்தும். தனியாக அமர்ந்து வழிபாடு செய்வதை விட பல உள்ளங்கள் ஒன்று கூடி ஒரே குரலில் ஒரே எண்ணத்தில் இறைவனின் திருநாமத்தை சொல்லும்போது அங்கோர் அதிமானுத ஆற்றல் உருவாகிறது. நவீன அறிவியல் இன்று ஒலி அலைகளின் அதிர்வு பற்றி பேசுகிறது. மனிதனின் மூளையை அமைதிப்படுத்தவும் எதிர்மறை எண்ணங்களை நீக்கவும் கூட்டு இசை வழிபாட்டுக்கு ஆற்றல் உண்டு என உளவியல் வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் இதையே ஆழ்வார்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மிக அழகாக கூறிவிட்டனர். வைணவத்தில் அடியார் கூட்டம் என்பதற்கு மிக உயர்ந்த இடம் உண்டு. இறைவனை நேரடியாக தொழுவதை விட அவனது அடியார்களோடு கூடி அவனை பாடுவதையே ஆழ்வார்கள் பெரிதும் விரும்பினர். சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் தமது திருப்பாவையில் கூட்டு வழிபாட்டின் பெருமையே உலகிற்கு உணர்த்துகின்றார். ஆண்டாள் தனியாக சென்று கண்ணனை வழிபடவில்லை, ஆயர்பாடியில் இருக்கும் ஒவ்வொரு தோழியையும் எழுப்புகிறார். எல்லாரும் போந்தாரோ, போந்தார் போந்து எண்ணிக்கொள் என்று அனைத்து தோழியரையும் கூட்டிக்கொண்டு ஒரு குழுவாக சென்று இறைவனை பாடுகின்றார்கள். அதேபோல்

0: கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்கிறார் ஆண்டாள். பெருமாளே, நாங்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி உன்னை பாடி அந்த ஆனந்தத்தில் குளிர வேண்டும் என்பதே அவரது வேண்டுகோள். இதுவே பஜனை மரபின் இதய துடிப்பாகும். இறைவனை அடைய பல வழிகள் உண்டு. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று இறைவனை அடையும் நெறிகளாகும். ஆனால் பாமர மனிதனுக்கும் மிக எளிய மற்றும் இனிமையான வழி இசை பக்தியாகும். இசையால் வசமாக இதயம் எதுவும் இல்லை என்பதற்கு இணங்க, பக்தர்கள் எங்கெல்லாம் திருமாலின் திருநாமத்தை பாடுகிறார்களோ அங்கெல்லாம் திருமால் எழுந்தருளியிருப்பான் என்பது உண்மை. ஏனென்றால் இசையோடு கூடிய பஜனையில் பாடுபவனின் அகந்தை அழிகிறது. சுருதியும் தாளமும் மனமும் ஒன்றிணையும் போது எம்முடைய உள்ளம் இறை உள்ளத்தை தொடுகிறது. நேயர்களே, ஆழ்வார்கள் அனைவரும் இசைத்தமிழ் வளர்த்த சான்றோர்கள். பொய்கை ஆழ்வார் பக்தி என்னும் நெய்யை வார்த்து விளக்கேற்றினார் என்றால், திருப்பான் ஆழ்வார் யாழ் என்னும் இசைக்கருவியை மீட்டியே பெருமாளின் சோதியை தரிசித்து அவனுள் ஐக்கியம் ஆனவர். நம்மாழ்வார் திருவாய்மொழியில் இசையின் பெருமையை பற்றி கூறும்போது, இசைவித்து என்னை உன் தாள் இணைக்கீழ் இருத்தும் அம்மானே, அசைவில் அமரர் தலைவர் தலைவா ஆதிப்பெருமூர்த்தி, திசைவில் வீசும் செழுமாமணிகள் சேரும் திருக்குடந்தை, அசைவில் உலகம் பரவ கிடந்தாய் காணவாராயே. அதாவது, பெருமாளே, உன்னுடைய திவ்ய குணங்களை நான் இசையாக பாடி பாடி என் மனத்தை உன் திருவடிகளில் நிலை நிறுத்துகிறேன் என்கிறார். அதேபோல பெரியாழ்வார் கண்ணனின் புல்லாங்குழல் இசையை கேட்டு அகில உலகமே மயங்கி நின்றதை அற்புதமாக வர்ணிக்கின்றார். மரங்கள் நின்று மது தாரைகள் பாயும் கோவிந்தன் குழல் கேட்ட பூதங்களே எனவே இசை என்பது இறைவனின் வடிவம். அந்த இசையால் அவனையே துதிப்பது பக்தியின் உச்சக்கட்டம். நேயர்களே, பஜனை மரபின் மிக பெரிய சிறப்பாவது அதில் சாதி, மத, பாலின மற்றும் வர்க்க வேறுபாடுகள் கிடையாது. பண்டிதர் முதல் பாமரர் வரை, குழந்தை முதல் பெரியவர் வரை, அனைவரும் ஒரே குரலில் கோவிந்தா என்று பாடும்போது அங்கே சமத்துவம் பிறக்கிறது. ஆகவே இந்த புரட்டாசி மாதத்தில் வெங்கடாச்சலபதிக்கு துளசி மாலையிட்டு விளக்கேற்றி வழிபடுவது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் நாம சங்கீர்த்தனம் செய்வது. நமது நாவிற்கு இறைவன் கொடுத்த மிக பெரிய வரம் அவனது திருநாமத்தை சொல்வதுதான். தொண்டரடி பொடியாழ்வார் தமது திருமாலை பாசுரத்தில் பரவசத்தோடு பாடுகிறார். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. அதாவது, அச்சுதா கோவிந்தா என்று உனது திருநாமத்தை நாவினால் சுவைத்து பாடும் இந்த ஆனந்தத்தை விட எனக்கு இந்திரலோக பதவியை கிடைத்தாலும் வேண்டாம். நேயர்களே, இத்துடன் இன்றைய சமய சொற்பொழிவு நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.
1: மிக அருமையான பக்தி நிறைந்த இந்த சிறப்புரைக்கு மிக்க நன்றி. புரட்டாசி மாதத்தின் மகிமையையும் திருமாலின் அருளையும் அழகாக எழுத்து உரைத்தீர்கள். இப்போது நம் மனதை இறைவனிடம் அர்ப்பணித்து திருமாலை போற்றும் ஓர் இனிய பக்தி பாடலை கேட்போம். கோவிந்தா கோவிந்தா. ஓம் நமோ நாராயணாய.

அரங்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 MHz வரிசைகளிலும் காலைதோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சரகம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றன. வணக்கமாக காலைதோறும் இதில் இறைச்சனால் உங்களை வாழ்க்க உங்கள் விருப்பமான பாடல்களை நாம் அன்புடன் வணங்குகின்றோம். இன்றைக்கு வியாழக்கிழமை அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி. இந்த பிரபஞ்சம் அன்பால் சூழ்ந்த அன்பின் மையம் கொண்டது. அன்போடு வாழ்வோம், அன்பு கொண்டு வாழ்வோம். எந்த சூழலிலும் நமக்கானவர்கள் நம்மிடம் வெளிப்படுத்தும் நம்மை வாட்டும் அன்பு கொண்ட நெஞ்சம் இருக்கும் வரை இவ்வாழ்வு பேரன்பின் அடகை சார்ந்தது.

പല്ലാണ്ട് പല്ലാണ്ട് പല്ലായിരത്താണ്ട് പലകോടി നൂറായിരം വെള്ളാന്റെ ചിന്തോള് മണിവന്ന ഉൻസവതി ശിവത്തിരുക്കപ്പ് അടിയോമോടും നന്നോടും പിരിവിൻ്റ ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் என்பன மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவா சோதி வளத்தோடையும் சுதராடியும் பல்லாண்டு படிப்போர் புக்கு முடங்கும் அப்பாஞ்ச சந்தியமும் பல்லாண்டே பல்லாண்டே பல்லாண்டே

அம்பர்லி இன்றைய அழகான காலை நேரத்தில் திருமாலின் திருவருளை நினைத்து பார்த்து நமது மனதிற்கு அமைதியையும் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியையும் வாழ்க்கைக்கு நம்பிக்கையையும் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய தமிழ் சமயத்தில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கின்றது. அதிலும் புரட்டாசி மாதம் என்றாலே நம் நினைவுக்கு

முதலில் வருவது திருமால் திருமாலும் திருவெங்கடம்புடையான் கோவிந்ததும் தான். புரட்டாசி மாதம் பக்தியுடனும் ஒடுக்கத்துடனும் இறை சிந்தனையுடனும் வாழ்வதற்கு நம்மை வழி நடத்தும் ஒரு புனிதமான காலமாக கருதப்படுகிறது.

0: நண்பர்களே, வாழ்க்கையில் நமக்கு பணம் தேவை, நல்ல வேலை தேவை, குடும்பத்தில் சந்தோஷம் தேவை, பிள்ளைகளை நன்றாக படிக்க வேண்டும், உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இவை அனைத்தையும் நாம் விரும்புகின்றோம் அல்லவா? ஆனால் இவற்றுடன் சேர்த்து நமது மனதிற்கு அமைதியும் தேவை அல்லவா? அந்த மன அமைதியை பெறுவதற்கான ஒரு வழியாகத்தான் பக்தியும் பிரார்த்தனையும் விரதனும் அமைகின்றன.
1: சடையும் நீள்முடியும் ஒன்மழுவும் சக்கரமும் சூழறவும் பொன்னானும் தோன்றுமால் சூழும் திரண்டருவி பா

உங்களுக்கு ஓர் அறிவிப்பு. திரியானோ அருள்மிகு கருமாரியம்மன் திருக்கோயில் சங்கத்தார்கள் விடுக்கும் அறிவிப்பாவது, வரும் சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 17 திரன்றுக்கு புரட்டாசி மாத கோவிந்தன் 5வது சனிக்கிழமை அன்றுக்கு திரியானோ அருள்மிகு கருமாரியம்மன் திருக்கோயிலில் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6:30 வரை புரட்டாசி மாத கோவிந்தன் திருவிழா நடைபெறும்.

0: இன்று காலை சிந்தனை யாராவது வந்து உங்களை உயரத்தில் வைப்பார்கள் என்று காத்திருக்காதீர்கள். நீங்கள் தன்னந்தனியாக கிளம்பித்தான் சிகரத்துக்கு வந்து சேர வேண்டும். தன்னம்பிக்கையுடன் பயணத்தை ஆரம்பித்தாலே பாதி வெற்றிதான்.
1: With Ajisundaram from 7 a.m. to 8 a.m. Jaini Seyarangam. Jaini Seyarangam.
0: அம்பர்களில் அனைவருக்கும் எவது வாரம் ஃப்ரீ வானொலியில் இந்த அதிகாலையில் வழக்கமாக வருக வருக என்று அன்புடன் நாம் நல்லவருக்கின்றோம். சரி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் யாவரும் நலம் என்று நம்புகின்றோம். இன்னைக்கு வியாழக்கிழமை, அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி. எனவே எங்கு போனாலும் பெற்று வணங்க போங்க. இனி நவராத்திரி திருவிழாவை, நவராத்திரி விரதத்தினை ஒட்டி உங்களுக்காக இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் அளிப்படையில் பெற மகிழ்ச்சி கொள்கின்றோம்.

நவராத்திரியின் 9 நாட்களும் சக்தி வழிபாட்டிற்கு மிகவும் சிறப்பான காலமாக கருதப்படுகிறது. காலமாக கருதப்படுகின்றன. அன்னை துர்கையின் வழிபாடு நமக்கு தைரியத்தையும் தீமையை எதிர்கொள்ளும் மன வலிமையையும் நினைவூட்டுகிறது. அன்னை மகாலட்சுமியின் வழிபாடு செல்வம் மட்டுமல்லாமல் குடும்பத்தின் மகிழ்ச்சி, மன நிறைவு, நன்றி உணர்வு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தையும் உணர்த்துகிறது. மேலும் அன்னை மகா சரஸ்வதியின் வழிபாடு கல்வி, அறிவு, கலை, ஞானம் ஆகியவற்றின் பெருமையை எடுத்துரைக்கிறது.

அவம் நம்முடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், நல்ல மனிதர்களாக வளர வேண்டும், வாழ்க்கையில் நல்ல வழியில் முன்னேற வேண்டும் என்று இந்த நவராத்திரி நாட்களில் நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்கின்றோம். அன்னையிடம் நாம் கேட்பது பொருள் செல்வம் மட்டுமல்ல, நல்ல அறிவு, நல்ல ஆரோக்கியம், மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, பிறருக்கு உதவும் நல்ல உள்ளமாகவே ஆகும்.

நம்முடைய பிள்ளைக்கு பிள்ளைகளுக்கு நல்ல அறிவையும் கல்வியும் கல்வியில் முன்னேற்றத்தையும் அருள்வாயாக. துன்பத்தில் இருப்பவர்களுக்கு மன வலிமையே கொடுப்பாயாக. உடைப்பவர்களுக்கு நம்பிக்கையையும் முயற்சி செய்பவர்களுக்கும் வெற்றியை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் கொடுப்பாயாக. போராமை கோபம் வெறுப்பு ஆகியவற்றை விளக்கி அன்பு பொறுமை இரக்கம் ஆகியவற்றை எங்கள் உள்ளங்களில் வளர்த்தருவாயாக. இந்த உலகத்தில் அமைதியும் ஒற்றுமையும் மனித நேயமும் பெருக அருள்வாயாக.

ஆமாம், இன்றைக்கு உங்களால் முடிந்தால் ஒருவருக்காவது மகிழ்ச்சி கொடுங்கள். மனம் வருந்திய ஒருவருக்கு ஆறுதல் சொல்லுங்கள். உங்களுடன் பேசாமல் இருக்கும் ஒருவரிடம் நீங்களே அன்பாக பேசுங்கள். அன்னையே வழிபடும் இந்த புனிதமான நாட்களில் நமது உள்ளங்களிலும் அன்பு என்னும் விளக்கு ஏற்றப்படும்.

வியாழக்கிழமையை அக்டோபர் மாதம் படி இந்த 5ஆம் தேதி அடுத்த உடனே நாம் வக்கவசிக்கும் கல்வி தனது பிறந்தாட்டை நம் அன்புடன் வணங்குகின்றோம். மேலும் அப்பா இன்பன், மேலும் அம்மா பிபி, அப்பாய் அம்மாய், மேலும் நிதி, யுத்தி, குயல், கீர்த்தி, தலைவன், தலைவி ஆகியோரின், மேலும் பொன்னின் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இன்றைக்கு தமாக ஊரைச் சேர்ந்த திருமதி இசை மாணிக்கம் அவரது பிறந்த விழாவை கொண்டாடி இருக்கின்றார். அவருடைய துணைவன் செல்வன், அனில், அனுஷ்கா, இறைவன், மீனாட்சி, நித்யம் ஆகியோரின் சார்பில் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இன்றைக்கு ஐலண்ட்ஸ் ஊரைச் சேர்ந்த திரு புவானந்த கணபுதி தனது பிறந்தாட்டை நம் அன்புடன் வணங்குகின்றோம். அவருடைய மனைவி அரசி தரியன், அம்மா ஜீவாமணி ஆகியோரின் சார்பில் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இன்றைக்கு லக்ரை மோசாப்பி அவரைச் சேர்ந்த திரு கிருஷ்ணன் மருதை அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். மனைவி மனோதா, அம்மா தேவி, பிரியம்மா மல்லிகை, மேலும் திசன், பிரியாம், பல்லவி, செல்வானி, வேலன், ஜெமிலா, வைஷ்ணவி, தேவ், ஜெலினா, பிரிஷா, பிரசன்ன, மருதை குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இன்றைக்கு மூலவாசி அவரைச் சேர்ந்த திரு நாதன் கரம்பன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய மனைவி இராகினி, மேலும் சுகந்தா, மேலும் சோமசுந்தரம், குணாவதி, பரமேஸ்வரி, மேலும் சர்வேஸ்வரன், மேலும் அந்நிவாதி, சகாதேவன், கணேசன், பெஞ்சையா, தைலாம், குணந்தன், வேலாயுடன், கரம்பன் குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பில் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள்.

அம்பர்லே, வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கும் ஒரு புதிய வாய்ப்பு. நிற்றி கவலைகளை மறந்தது சுமக்காமல் இன்றைய நாளை நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் தொடங்குவோம். கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். மேலும் எங்கு போனாலும் பற்று பணிக்க போங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.